0: Thank you. Thank you.
1: Amazing. You're supremely talented.
0: I'll sing one more. I'll sing Power to Malli.
1: Wow, please.
0: நக்கல வச்சுன தவில அடிக்க பாவடமல்லிய கட்டிக்கவா பாவடமல்லிய கட்டிக்கவா நா பாவடமல்லிய கட்டிக்க கிலோ வெக்கத்துல தாவில பெருக்க வாசத்தெல்லிக்க வச்சுக்கவா வாசத்தெல்லிக்க வச்சுக்கவா அடிய ராணி ரெட்டா ரெண்டா காமத்தலங்கட்டின சூடா.

0: ஒரு பட்டாளமே எங்கும்படி பாப்பாலே அடிமை சீனியானவளே ஆலங்கட்டி பூமகளே தித்திக்க வந்தவளே யாத்தம் மருமகள சித்தப்பு சிக்கனு சிக்கனு வாராலே ஜொலிக்கும் முத்தனு முத்தனு தாராலே.
1: Thank you. Thank you.
2: Thank you so much, Sai. That was amazing.
1: Thank you. Thank you.
2: I think
1: so
2: we
1: much.
2: Got a glimpse of his talent and I'm stunned.
1: Thank you. Thank
2: I'm
1: you
2: honestly
1: so
2: stunned. Thank you so much for being so sporting.
1: Thank you so much.